பரமசுகதம் கேவலம் ஜானமோர த்வந்தாதீதம் ககனசத்ருஷ்யம் தஸ்மஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் அநித்யம் அவிமலச்சலம் சர்வதிசாட்சிபூதம் பாவாதீதம் அத்ரிகுணரஹிதம் சத்குரு தம் நமாம்யம். அதக்புரிஜி மகாதேவ கி, தேவாதி தேவ் சிவ ஸ்வரூப் தேவ்புரிஜி மகாதேவ கி, ஆராதி பகவான் ஸ்ரீ தீப் நாராயண் மகாபிரபு ஜி கி, ஆராதி சத்குருதேவ் இந்து தரம் சம்ராட் ஸ்ரீ சுவாமி மாதவானந்த புரிஜி மகாராஜ் கி, சனாதன தர்ம கி, பக்த ஔர் பகவான் கி ஜெய். ஆராத்ய குருதேவ் கி சபி பரம் பக்த தர்ம பிரேமி சஜ்ஜனோ, ஆஜ் கா தின் படா ஹீ சுப தின் ஹை. குரு பூர்ணம் கா பர்வ, ஆப் சபி கோ ஓம் ஸ்ரீ அலக்புரி ஜி சித்த பீட பரம்பரா கி ஓர் ஸே ஆசீர்வாத். பிளெஸ்ட் செல்ஃப், ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், brothers and sisters round the world, today on this holy occasion of Sri Guru Purnima, blessing is coming from Om Sri Alakpuri Ji Siddha Peeth Parampara, Holy Land Bharat. Welcome all of you here and those who are in other countries. The Guru Purnima has many meanings. First, what Upanishad and Ved says, tamaso ma jyotirgamaya, lead us from the darkness to the light, agyan se gyan ki taraf. Aradhya Gurudev Sri Swami Madhavanandji Bhagwan कहते थे, ज्ञानहीना पशु समाना, विदाउट नॉलेज वन इज लाइक ए एनिमल. नॉलेज इज द लाइट एंड इग्नोरेंस इज द डार्कनेस. The light of the knowledge is not this physical light which we see with our physical eyes, but it is the light which is within ourselves in each and every entity.